அன்பார்ந்த ஒட்டோகோ வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 105.4 சிற்றலை வரிசையில் என்று ஹவு டு பி ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கிறது எப்படி, இதுதான் லேட்டஸ்ட் டாப்பிக்கும் கூட. ஸோ அதை பற்றின ஒரு தகவலாக தான் நான் இதை இந்த ஒளிபரப்பை கொடுக்குறேன். ஏன்னா சமீபத்தில் ஒரு என்னுடைய வயசுலேருந்து ஒரு 80 வயசு வரைக்கும் இருக்கிற நிறைய பேர்கிட்ட ஒரு சர்வே எடுத்தாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களும் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்காங்க. அதாவது ஒரு வறுமையோ நிராசைகள், மாதிரி பொருளாதார இதுகள், ஏற்ற இறக்கங்கள், அது மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி வந்திருக்காங்க. ஆனாலும் அவங்களாம் கூட இந்த காலகட்டத்துலேயும் தன்னை சந்தோஷமாக தான் வச்சுட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு சர்வே அது. அது மாதிரி நிறைய புக்ஸ் கூட இருக்குது, ஹவு டு பி ஹாப்பின்னு நிறைய இந்த முதியோர்களுக்கான நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்குது, தீம் இருக்குது, அது செலிப்ரேஷன் இருக்குது, இப்படி நிறைய நிறைய நிறைய இருக்குது. இருந்தாலும் இந்த லேட்டஸ்ட் சர்வே வந்து முக்கியமாக நான் நினைக்கிறேன். ரீசன் என்னென்னா, இப்போ நிறைய பேருக்கு ஒரு மன அழுத்தம் இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தா எந்த காலகட்டங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு, அது ஏன் உங்களுக்கு அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த ஒரு லெசன், அதாவது உங்களுக்கு என்ன, நீ சின்னவங்களாக இருக்கச்சு எதை கடந்து வந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் ஒரு 5-6 கொஸ்டின் இருக்கும் மேஜராக. அதில் உனக்கு இஷ்டப்பட்டால் அந்த கொஸ்டினில் எதை கொடுக்கலாம், ஒரு சிலது வேண்டாம் தவிர்க்கணும்னா தவிர்க்கலாம், அந்த மாதிரியான ஒரு இது கொடுத்து ஒரு சர்வே எடுத்தாங்க. நிறைய 80 வயசு இருக்கவங்கெல்லாம் சொன்னது என்னென்னா, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான், நாங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு நாளையும் பாசிட்டிவாக நாங்கள் வந்து கடந்து போனது தான். அதில் முக்கியமாக ஒருத்தர் சொல்கிறார், ஒரு அவருக்கு வந்து ஒரு 87 வயசு, என்னுடைய காலகட்டத்தில் நான் கற்றுனது வந்து ஹாப்பினஸ், அதாவது சந்தோஷங்கிறது சாய்ஸ், அது ஒரு கண்டிஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி தான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரே மாதிரி தான் இருந்தது எல்லாருடைய இதையும். கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்கிட்ட அது ஒரு நிறுவனம் வந்து இது எடுத்தது, ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்தது. அதில் எப்படின்னா அவங்க மெயினாக சொல்கிறாங்கன்னா, தேவையில்லாத துக்கங்களை தவிர்க்கணும், ஏன்னா அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு பார்ட் அப்படின்னு. துக்கங்கள் என்ன, ஒரு சிலருக்கு வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுடைய அந்த நெருங்கியவங்களை தவறப்பட்டிருக்கலாம், அதையே நினச்சி எவ்வளோ நாள் நம்ம வந்து கஷ்டப்பட்டுருக்க முடியும். ஸோ எஸ், நம்முடைய வாழ்க்கை காலகட்டங்கள், அதாவது ஒரு துணைவரோ துணைவியோ அவங்க இதுவாக இருக்கலாம், தாய் தகப்பன், குழந்தைகள் இழப்பு, இப்படியெல்லாம் கூட இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அதையே நினச்சின்னு கவலைப்படுறதை விட அதை தவிர்த்துட்டு

காலத்தை கடந்து போகிறது நல்லது இல்லையா அப்படின்னு. கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குறைஞ்ச கட்டத்தில் வந்த கஷ்டத்தை பண்ணிட்டு எதிர்காலத்தை பற்றி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம், அதாவது டு ஸ்டே பாசிட்டிவ் அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமே என்ன இருக்குங்கிறத பார்த்துன்னு போகிறேன் அப்படின்றாங்க. அது ஒரு தான். மூணாவது கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, இது தான் அப்படின்றது அக்செப்ட் பண்ணிப்பேன் லைஃப்பில். சரி, நான் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, கர்மா, இது நான் முன் ஜென்மத்தில் பண்ணது, அது எனக்கு திரும்பி வந்திருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்களே, சந்தோஷத்தை நம்ம தான் தேடி போகணும், அது நம்மளை தேடி வராது. சந்தோஷங்கிறது ஒரு வீடாகட்டும், இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைகளாகட்டும், ஒரு வேலை கிடைக்கிறதாகட்டும், ஒரு நம்முடைய வாழ்க்கை துணையை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறது, இல்லை நிறைய சம்பாதிச்சு வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் நம்மளை விட்டு போகும். அந்த நாளில் நம்ம வந்து போயிட்டு தேன நினைக்கிறத விட இருக்கிறத வச்சுட்டு நமக்கு ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் பதில் சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் என்ன கேட்பாங்க, நீ இந்த வயசு கூட சந்தோஷமாக இருக்கியன்னு. எஸ், நான் சொன்ன எல்லா சொன்ன அந்த ஒரு சில தகவல் தான். என் வாழ்க்கையையும் என் குடும்பத்தையும் நேசிக்கிறேன் நான், முக்கியமாக என்ன நானே நேசிக்கிறேன். நான் இன்றைக்கி சிக்காயிட்டேன்னாக்கு என்ன, நான் தானே கஷ்டப்படுவேன், அதனால் நான் இன்றைக்கி சிக்காகக்கூடாது. ஸோ நான் என்ன அழகாக வச்சுக்கணும், அப்போ தான் கொஞ்சம் பேர் என்ன பார்த்தா என்ன பார்க்குறவங்களுக்கு ஒரு ஓ அப்படிங்கிற ஒரு இது இருக்குன்னு. இந்த செல்ஃப் நம்மளை நாமளே இதை படிக்கணும், அது கூட ஒரு விதத்தில் நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறது தான். ஸோ இந்த எபிசோடில் இதை பற்றி தான். நிறைய பேர் சொல்கிறது என்ன, ஒரு முக்கியமானது வந்து என்னென்னா, இந்த இதுவும் கடந்து போயிடும் அப்படின்னு. சிவகுமார் வந்து ஒரு டாக்ல வந்து இதை பற்றி ஒரு டாப்பிக்கே பேசியிருக்க, அவருடைய இதில் யூடியூப்பில் கூட இருக்குது, இதுவும் கடந்து போகும். அது மாதிரி ஒரு பாட்டு கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கோம். கடுமையான காலகட்டத்தை வே சொல்லுவாங்களே, பொருளாதார நெருக்கடி. இப்போவாவது ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு ரெண்டு குழந்தை இருக்குது, ஆனால் நிறைய பேர் இருக்கிற வீடுகளை விட ஒரே குழந்தை இருக்கிற வீடுகள் தான் நிறைய இருக்குது. அதே போல் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எங்கள் காலம் மாதிரி 10 பேர் 15 பேர் இருந்த கூட்டு குடும்பங்கள் கிடையாது. பொருளாதார நெருக்கடி அப்படின்னு சொன்னாக்க கிடையவே கிடையாது. இப்போ இருக்க உங்களுக்கு எப்படின்னா அவங்களாக ஏற்படுத்தின்றது தான். சரி, இதில் ஒருத்தர் ஒரு பதிவு ஒன்று ஒரு வலைதளத்தில் போட்டிருந்தார். இந்த தகவலுக்குடைய அதை பகிர்ந்த உண்மையான அந்த பகிர்ந்தவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு இந்த பதிவை நான் இதில் இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். ஒரு அமெரிக்காவில் வாழ்ந்தவர் வந்து இந்தியா வர்றாரு. அவர் சொல்கிறாரு, நான் வந்து வெளியிலேயே போக வேண்டாம், என் வீட்டிலேயே கூட உண்டு. அதுக்கான உண்மை நிகழ்ச்சி, ஏன்னா எங்கள் அது மாமாவும் அமெரிக்கா விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கார், இப்போது இங்கே ஹாப்பியாக இருக்க அப்படிங்கிறாரு. அது ரீசன் என்னன்னா, லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்தியாவில் வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு ஹாலிடேக்கு தான் வந்தார் அவர், ஆனால் வந்து இங்கே வந்து லைஃப் நல்லா இருக்குது, அதுனா இந்த லைஃப் வந்து உயிராக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவருடைய ப்ளாக்லேயோ இதில் எழுதியிருக்கார். அதாவது கடந்த ஒரு 10 வருஷமாக என்னென்னா, அவருக்கு வந்து அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப மனசளவில் என்னமோ மாதிரி ஏதோ சம்திங் எழுந்த மாதிரி இருந்ததும். நான் 2 வருஷத்துக்கு ஒரு மாட்டி இங்கே இந்தியாவுக்கு நான் வந்து லீவுக்கு வரேன், ஆனால் இங்கே தான் உண்மையான நட்பு, லைஃபோட ஒர்த் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாத்தையும் நான் அங்கே திரும்பி போகும்போது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. என்னால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர முடியாது, ஏன்னா என்னுடைய பொருளாதார சூழ்நிலை. இங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து இருக்கோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த சமூகம், சிரிப்பு, ஒரு கிண்டல், வெளிப்படையான விவாதங்கள் இயல்பாக நடக்கிறது இங்கெல்லாம். அங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் பேசுறதெல்லாம் லைஃபு, சொசைட்டி, வேர்ல்டு, அப்புறம் இந்த இதுகள், பெற்றோர், இன்றைக்கி என்ன, அந்த மாதிரியான ஒரு இதுவெல்லாம் பேசினே ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அந்த டாக் கூட. இல்லை மிஞ்சி போனால் என்ன, அவனுடைய சேலரி, உன்னுடைய வேலை, விசா, உன்னுடைய இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ், அந்த விசா ஸ்டேட்டஸ், இது தான் இருக்கும். எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குமே ஒரு அந்த அந்த நம்ம பேசுகிற கான்வர்சேஷனில் ஒரு உயிரே இருக்காது. என்ன இப்போ நான் இந்தியா வரும்போதெல்லாம் பேசும்போது எப்படி இருக்கணும், பொண்ணு எப்படி இருக்கா, பொண்ணுக்கு இந்த வயசாக இருக்குமே, எந்த கா இதில் படிக்கிறா, இப்படி இருக்கும்.

ஒரு சிலதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் பேசுறது வந்து ரொம்ப அந்த இதுகள்லாம் சேர்த்து பேசுவோம். கிண்டலும் கேலியுமா, நீ சைட் அடிச்சியே, அந்த பொண்ணு எப்படி இருக்கா, அவளை பார்த்தியா, அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ காலேஜ் நாட்கள் எல்லாருக்குமே காதல் இல்லாத நாட்கள் இருந்தது இல்லை. ஸோ அவளும் இப்போ அங்கே தான் இருக்கா, இங்கே ஒரு கல்யாணத்தில் பார்த்தேன், பேத்தியோட கல்யாணத்தில் பார்த்தேன், உன்னை பற்றி கேட்டா அப்படின்றது. அதெல்லாம் வந்து உயிருள்ள இது, அதாவது பின் நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறது. ஆனால் என்னுடைய அமெரிக்கன் லைஃப் வந்து ஒரே மாதிரி சொல்லுவாங்க, மனித த்துக்கான ஒரு தகவல் இல்லாத ரொம்ப அந்த இதுவே வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அதாவது அவர் வந்து ஏதோ ஒரு பதிவு கூட ஒரு பேர் கூட வச்சுருந்தார், போரிங் லைஃப்னு என்னமோ ஒன்று. ஸோ முடிஞ்சால் போய் பாருங்க அது எங்கேயாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பதிவு வந்த கொஞ்ச நாளிலேயே நிறைய பேர் அவங்களுடைய இதை வந்து கருத்துக்குள்ளே போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, நீ உனக்கு இருக்கிற அமெரிக்காவில் உனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சரியில்லை, அதனால தான் இப்படி எழுதியிருக்க, நீ வந்து ஏதாவது ஒரு கிளப்பில் சேர்ந்துக்கோ, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உனக்கு. இது ஏன்னா 40 வருஷம் அந்த ஊரில் இருந்தவனுக்கு ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரியாதா? இதெல்லாம் வந்து நிஜமாக தனி நபருடைய ஒரு இதை வந்து கேள்வி கேட்கறது வந்து நம்மளோட சமூகத்தில் வச்சு. ஆனால் நிஜமாக சொல்லணும்னா இது ஒரு சமூக பிரச்சனைன்னு தான் என்னுடைய இது. ஏன்னா எங்காத்து மாமாவும் 40 வருஷம் இருந்தார். ஒன் டே ஹீ டிசைடட் டு கம் பேக் டு இந்தியா. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, அந்த நாடுகள்லாம் சம்பாதிக்கலாம், திரும்பி ஆனால் இந்தியாவுக்கு வந்துடணும் ஒரு பர்டிகுலர் டயத்தில். ஏன்னா அதெல்லாம் சொர்க்கம் அப்படிங்கிறது நம்ம மனசு, சொர்க்கம் இல்லைங்கிறது நம்ம மனசு உடனே புரிஞ்சுக்கணும். அமைதி வசதிகள் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ஃபுட்டு, நம்ம என்ன தான் நம்ம அங்கே இருந்தாலும் இந்த ஃபுட்டு வந்து இந்தியன் ஃபுட்டை தான் நமக்கு நம்ம நாக்கு கேட்குது. கிளைமேட், ரெண்டாவது சோஷியல் அந்த கேதரிங் வாங்கலே, அது இதெல்லாம் வந்து முழுமையாக அங்கே கிடைக்குதா அப்படின்னா இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்களும் இந்த பிளாக்கை பார்த்துட்டு நாங்களும் டிஸ்கஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. நிறைய வித்தியாசம் இருக்குது, முக்கியமாக குடும்பத்தில். இங்கே இந்தியாவில் பார்த்தாக்க உறவு, பாசம், ஒரு தன்னிச்சையாக ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. நம்ம எங்கேயாவது போயின்னு இருப்போம், வழியில் வண்டியை நிறுத்தி நமக்கு ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டுன்னா யாரோ தெருவில் போகிறவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் நம்ம நாட்டில், அது இங்கே கொஞ்சம் கம்மி தான். ரீசன் என்னென்னா நிறைய என்ஆர்ஐக்கள் அதை பற்றின கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வந்து ஒரு வித்தியாசமானது தான். வெளிநாட்டு வாழ்க்கை வசதி நிறையந்தான், ஆனால் உயிரோட்டம் இருக்குமா அப்படின்னாக்க இருக்கு இல்லைன்னு நிறைய விவாதங்கள் மறுபடியும் இது. இப்போ வந்து குறிப்பாக சொல்லணுன்னா நிறைய பேருக்கு பொருளாதாரம் சார்ந்த மன அழுத்தம் நிறையவே இருக்குது. சமீபத்தில் ஒருத்தருக்கு வந்து ஒரு மன அழுத்தம் ஜாஸ்தி இருந்ததுனால அவருடைய ஒய்ஃப் வந்து ஒரு கவுன்சிலிங் கூட்டின்னு போனார். அவர் வந்து அவர் தனியாக கூப்பிட்டு சில பிரச்சனைகளை பற்றி கேட்குறாரு, என்ன வேணும்னு. அப்போ அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறார், நான் ரொம்ப கவலைப்படுறேன், எனக்கு ஏதோ சம் சிக் ஆகிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், குடும்ப பிரச்சனை இருக்குது, வேலை, ஃப்ரெண்ட்ஸு, குழந்தைகளுடைய படிப்பு எனக்கு ஏதாவது அப்படின்ற மாதிரி எல்லாத்தோட இஎம்ஐ தான் இருக்கே, எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது எல்லாத்த. அதனால் என்னாச்சு, எதுலேயுமே எனக்கு ஒரு ஆர்வம் இல்லை, என்னை எல்லாரும் யூஸ்லெஸ்ன்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கார். ஒன் கேட்டவர் ஒரே வார்த்தை சொல்வார், நீங்கள் எந்த இதில் படித்தீங்க அப்படின்னு ஏதோ ஒரு பேரை சொல்கிறார். சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஸ்கூல் டேஸ்க்கு போங்க, உங்கள் ஸ்கூலில் படித்த உங்களுடைய அந்த வகுப்பு தோழர்களை போய் பாருங்கள், உங்கள்கிட்ட அந்த இதுகள் இருந்ததுனாக்க பழைய ஸ்கூலுக்கு போங்க, அந்த பேர்கள்லாம் எடுத்து அவங்களுடைய இப்போ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எழுதிட்டு எங்கிட்ட வந்து பாருங்க அப்படின்னு. இவருக்கு ஒன்றும் புரியல, எல்லாம் இது நாம் போகிறது ஒன்று, இவர் என்னன்னா நம்ம ஸ்கூலில் போயிட்டு அந்த ஸ்கூலில் நம்மோட படித்தவங்கள போய் லிஸ்டட்னு ஒரு சொல்லியிருக்காரு, அவங்கள பற்றி தகவல் தட்டின்னு ஒரு சொல்லியிருக்காரு. சரி, இருந்தாலும் என்ன பண்ணால், தன்னுடைய மேனேஜரை கூப்பிட்டு இது மாதிரி இதெல்லாத்தையும் இது பண்ணி அவர் எடுத்துன்னு வர்றாரு கிட்ட கிட்டக்க அந்த ஒரு ஏஜென்சியோ இல்லை மேனேஜரோ ஏதோ சம்திங் கிட்டக்கிட்ட ஒரு 60-70 பேருடைய அந்த அவங்களுடைய பேர், அவங்களுடைய அந்த சொல்லுவாங்களே அந்த டேட்டான்ற மாதிரி அதை எழுதி எடுத்துன்னு வர்றாரு. அந்த

50 பேரில் ஒரு 20 பேர் இல்லை, ஏதோ ஒரு காலகட்டங்களில் இல்லை. அதில் கொஞ்சம் பேர் வந்து புருஷனையும் இல்லாட்டா அவங்களோட ஒய்ஃபையும் கொஞ்சம் பேர் இழந்திருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து சம் இதுகளுக்கு அந்த மது கடிமையாகி அவங்கள லைஃப்பை தொலைச்சிருக்காங்க. இந்த மொத்த இதுலேயுமே வெறும் ஒன்லி 2% ஆஃப் பீப்புள் வேலையோ இல்லை வேலை 1% அந்த மாதிரின்றவங்க வந்து பணக்காராக இருக்காங்க. கொஞ்சம் பேருக்கு வந்து நோய், அதாவது கடுமையான நோய், அதாவது கேன்சர், ஆஸ்மா, ஹிருதய நோய், அதாவது பைபாஸ் ஆகிருக்கு, இல்லாட்டா அந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜூரி, கொஞ்சம் பேர் வந்து படுத்த படுக்கை அப்படிங்கிற மாதிரியெல்லாம். கொஞ்சம் பேருடைய பசங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு நல்ல ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் பேருடைய பசங்க வந்து கொஞ்சம் அந்த பேரண்ட்ஸ் வந்து அலக்கழிக்கிறவங்களா, அதில் ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட பசங்க வந்து இந்த கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரியான ஒரு தகாத செயல்கள், கொஞ்சம் பேரோட பசங்களுக்கு விவாகரத்து வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இது அந்த டேட்டாவை பார்த்துட்டு அந்த இவர் கவுன்சிலிங் சொல்கிறவர் சொல்லி கொடுக்குறவர் கேட்குறாரு, சரி இது மொத்தத்தையும் படித்த பிறகு உங்களுடைய அந்த ஒரு மன எப்படி இருக்குது அதை பற்றியும் சொல்லுங்கள். அடுத்த இதில் போய் இந்த டேட்டாவை எடுத்து வச்சுன்னு ஒரு வாரம் பார்க்குறாரு. அப்போ ஒன்று ஒன்றா கம்பேர் பண்ணி பார்க்குறாரு இந்த லிஸ்ட்டில் பார்த்த பிறகு, ஆமாம் நமக்கு பெருசாக ஒன்றும் நோய் இல்லை, நம்ம குழந்தைகள் நல்லா தான் படித்து அவங்களோட லைஃப் அவங்க செட்டில் பண்ணி இன்றைக்கி அவங்க ஓரளவு கொஞ்சம் நல்லா படிப்புறதாக இருக்காரு, நம்ம குடும்பம் பசியில் வாடலை, நம்ம அம்மா அப்பா நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய நான் எனக்கு வந்த ஒரு ஒய்ஃபும் ரொம்ப பாக்யசாலி, என்னை இன்னைக்கு கூட்டின்னு வந்து எனக்கு என்ன பிரச்சனைன்றது ஒரு இடத்துல கொண்டு விட்டுருக்கான். அதே போல் என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு என்னால் வந்து இந்த எல்லாருக்குமே என்னுடைய குடும்பத்தாருக்கு என்னால் 3 வேளை சாப்பாடு கொடுக்க முடியும், எனக்கு ஒரு உத்தியோகம் இருக்குது, இன்றைக்கி என் லைஃப்பில் ஒன்றும் பெருசாக துக்கம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நல்லா யோசிக்கிறாரு. ஸோ நான் இந்த இத்தனை பேரில் நான் அதிர்ஷ்டசாலிங்க அந்த 1%ல நான் இருக்கேன் அப்படின்னு அவருக்கு ஒரு ஃபீல் வருது. போகிறார், போயிட்டு ஹோ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாக்க, நான் நிஜமாகவே என் வாழ்க்கையை வந்து நல்லதாக வாழறேன், 1%ல இருக்கேன் அப்படிங்கிறாரு, அதாவது நல்ல தரமான வாழ்க்கை. அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ ஒப்பிட்டு பக்கவேதான் உங்களுக்கு தெரிஞ்சுது. இப்போது அவர் சொல்கிறாரு, கடவுள் யாரையும் இதுவாக பண்ணுறது நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையுமே கொடுத்து சரி பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணுங்க, இனிமேல் உங்கள் காலேஜோ ஸ்கூல்லையோ ஏதாவது ரீயூனியன் நடக்கும் இல்லையா, அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டங்கள் எவ்வளோ ஒரு நல்லா இருக்குது, நம்ம எப்படி நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணுங்கிறது ஒன்று உங்களுடைய சொசைட்டிலேருந்து தெரியும், இல்லாட்டி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து தெரியும் நாம் எவ்வளோ நல்லா ஹாப்பியாக இருக்கோங்கிறது. இப்போ ஒரு பாட்டு கேட்கலாம்.

நிறைய இந்த 90 கிட்ஸ்க்கு வந்து கல்யாணம் ஆகிறதில்லை. அதுக்கு காரணம் இல்லைன்னா நிறைய பேருக்கு பெண்களை நிறைய பேருக்கு புரியறது இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லுவார், பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்து பெண் மனம் என்ன வேண்டும் புரியுது. எல்லாருக்கும் அம்மாவோட பெண்ணுன்ற அம்மாவோட தான் அவங்க வாழ்ந்திருப்பாங்க, இல்லை சகோதரி அப்படிங்கிற உத்தியோட. ஆனால் இன்னொரு பெண் மனசு என்னங்கிறது நிறைய பேருக்கு புரியாது. இது ஒரு சாதாரண கதை தான். ஒருத்தருக்கு ஒரு தண்ணி தாகம் எடுக்குது. இந்த காலம் இல்லை, இந்த காலத்தில் கிணறும் கிடையாது, தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறதுக்கு போகிறவனும் கிடையாது. பட் இது சாதாரணமாக ஒரு இதில் வந்த கதை தான், சும்மா ஒரு கற்பனை கதையாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே ஒரு பொண்ணு வந்து கிணத்துல தண்ணி இறைச்சின்ட்டுருக்கா. அவகிட்டாக்க அந்த தாகத்துக்கு தண்ணி கேட்க ரொம்ப சந்தோஷமாக தண்ணி கொடுக்குறான். அவளும் கொடுத்த பிறகு அந்த அவன் கேட்குறான் அந்த பொண்ணுக்கிட்ட, பெண்ணுடைய குணம் எந்த மாதிரி இருக்கும் அப்படி ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்குறான். இதை கேட்டதுமே அந்த பொண்ணு என்ன சொல்ற, ரொம்ப சத்தமாக என்னை காப்பாற்றுன்னு கத்துறான். அவளுடைய அந்த சத்தத்தை கேட்டதுமே எல்லாரும் அந்த கிராமத்தில் இருந்த மக்கள்லாம் அப்படியே ஓடி வந்து நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்போ சொல்கிறா, ஏன் நான் உன்னை ஒன்றுமே பண்ணலை, ஏன் இப்படி கத்தினேன் அப்படின்னு. நான் உன்னை ரொம்ப மரியாதை உள்ள பொண்ணு, ரொம்ப இதுவா அறிவுள்ளவன் நினச்சிருந்தேன், ஆனால் நீ இப்படி பண்ணிட்டியே. என்னை வந்து எல்லோரும் இந்த ஜனங்கள்லாம் வந்தால் நீ இப்படி கத்தினதுக்கு அதுக்கும் என்னை எல்லோரும் வந்து அடித்து போடுவாங்களேன்னு. சட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த பக்கெட்டு வாளி தண்ணி தன் தலை மேலே இருந்து கொட்டின்ட்டு அவங்களாம் ஓடி வரச்சுக்குள்ளே சொல்கிறாவோ, நான் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டேன், இவர் தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு. நல்ல மனுஷன் இவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன். உடனே அந்த மக்கள் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த அவனை ரொம்ப ஒரு மாதிரி பாராட்டுறாங்க. அவங்களெல்லாம் போன பிறகு அந்த பொண்ணை மட்டும் சொல்கிறா, இப்போ தெரியுதா ஒரு பொண்ணுக்கு ரெண்டு விதமான தன்மை, ஒன்று ஒருத்தருக்கு வலியை கொடுக்கவும் தெரியும்.

தொந்தரவு பண்ணால் அதே நாடியில் மகிழ்ச்சியும் கொடுக்க முடியும். அதுதான் பெண். அப்படி அதாவது நீ ஒரு பொண்ணை மகிழ்ச்சியாக வச்சுருந்தா அவளை உன்னே வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியோடு வச்சுப்போம். நீ அவளுக்கு துன்பம் கொடுத்தா உன்னுடைய மல தருவாய் வரைக்கும் உனக்கு துன்பத்தை தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்கிறாள். இந்த கதை வந்து ஒரு படத்தில் கூட ஒரு மாதிரி வரும். அதாவது விசுவோட படம்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஆபதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு இப்போ கேட்கலாம்.

ஒரு ஊரில் ஒரு அழகான ஒரு பொண்ணு இருந்தாள். இது ஒரு இந்த ஒரு புராண காலத்து கதை மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட கண்டிஷன், அந்த கண்டிஷன்லாம் கேட்ட எல்லாரும் தலை தெரிக்க ஓடுறாங்க. ஐயோ, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க. அப்படி ஒரு அம்மா வந்து தன் பையனுக்கு ஒரு பொண்ணை தேடிட்டுருக்கான். அப்போது இந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த ஊரில் சொல்கிறாங்க, ஐயோ இந்த பொண்ணையாக பார்க்க வந்திருக்கீங்க. இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே இந்த பொண்ணை பற்றி தெரியும். அப்போ சொல்கிறா இந்த பையன்கிட்டக்க, இது பார் நான் சொல்

நானும் கேட்டிருக்கேன், இந்த பொண்ணு தான் உனக்கு பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் போகிறாங்க. பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணை பார்த்து வாயை திறக்காமல் எல்லாத்துக்கும் சரி சரி சரின்னு சொல்கிறோம். அந்த வீட்டில் இருக்கவங்களும் நம்ம பொண்ணுக்கு நல்ல ஒரு அடிமை மாட்டின்னா அப்படின்னு கல்யாணத்தையும் முடிச்சுடுவாங்க. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. வர்ற வழியில் ஒரு மாடு உட்கா படுத்துட்டுருக்கு வழியில், அந்த மாட்டை உலக்கே எடுத்து போடுவோம் வழி அடிச்சுட்டுக்கேன். அப்புறம் ஒரு வழியில் இன்னொரு நாய் படிச்சுட்டுருக்கு, அந்த நாயையும் அதே மாதிரி தான் வழி தங்காத நாய் அப்படி அலறோடு ஓடுது. அடுத்ததாக வீட்டுக்குள்ளே ஒரு சேவல், சேவலை பிடிச்சி எப்படி நீ கற்றுக்கு இந்த நாடிக்கு அப்படின்ற மாதிரி அதன் தலையை திருக்கி கொண்டு போவாங்க. இதெல்லாம் பார்த்த அந்த பொண்டாட்டிக்கு பயம், சர்வ பயம், உடம்பெல்லாம் அப்படியே உறைஞ்சி போய் தான் போட்ட கண்டிஷன் எல்லாத்தையும் அப்படியே மறந்து போய் சர்வமாக அடங்கி போய் அந்த குடும்பத்தில் நல்ல பொண்ணாக வாழ தொடங்கினான். அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். ஒரு கதை உண்டு, மாட்டை கறந்து பாடுறேன். ஒரு பொம்பளையே வந்து தன்னை சுற்றி வைக்க, தன்னையே தன்னுடைய இதை நினச்சி வைக்கணுன்னா நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும்.

எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் நல்ல வேலையில் மாதம் மாதம் நல்ல சம்பளம் வாங்குறேன், நல்ல மாப்பிள்ளை வேணும், நல்ல கம்பெனியில் வேலை செய்யணும், நிரந்தரமான வேலை இருக்கணும், அப்போ தான் என் பொண்ணை தைரியமாக கொடுப்பேன் அப்படின்னு ஒரு தலைமுறை இருந்தது. அதாவது காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும்னு. ஆனால் எந்த பெற்றோர்களும் அந்த காலத்தில் ஒரு தொழில் தொடங்கின நிர்வாகம் செஞ்ச மாப்பிள்ளையவே அங்கீகாரம் கொடுத்தது. ஆனால் இந்தியாவில் இப்போ சில காலங்களில் மாப்பிள்ளை அப்படின்னாக்க ஒன்று கல்ஃபில் இருக்கணும், இல்லாட்டா அமெரிக்காவில் இருக்கணும், இப்படி தான் இருந்தது. ஒரு ஹோட்டல்லையோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ வேலை செய்கிறவனோ வச்சுன்னு இருக்கவனோ பார்த்தா அவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஐடி இந்த மாதிரி இது இவ்வளோ எதுக்கு, குறைஞ்சபட்சம் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர்னால் கூட போட கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ எதுக்கு, ஒரு காலேஜில் ஒரு மேனேஜ்மெண்ட்டாக அதை ஒன்று படிச்சிருக்கான் அப்படின்னா கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய இந்த கால கற்பனை அப்படின்றது என்னென்னா அமெரிக்கா சொல்லுவாங்களே ஏதோ ஒன்று. நிறைய பேருக்கு இன்றைக்கி கூட தெரியாது அமெரிக்காவை தவறவும் நிறைய கண்ட்ரி, நைஜீரியா அது மாதிரியான இடங்களில் கூட நம்ம ஆட்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெரியாது. இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படியே இருக்குது. ஆனால் இந்திய அரசு கவர்மெண்ட் ஜாபுங்கிறது இப்போ இல்லவே இல்லை. ஆனால் நம்மளுடைய அந்த அறிவை பயன்படுத்திக்கிறது நம்ம இந்தியா தவறுதுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிக்கணும். இந்த வெயிலில்லா திண்டாட்டத்துக்கு இன்னொரு காரணம் அப்படின்னாக்க, அந்த காலத்தில் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஒவ்வொரு வீடுகள்லேயும் பெண்கள் வேலைக்கு போகிறது கம்மி தான். வீட்டில் இருந்து அவங்க எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. அதனால் என்னென்னா பொருளாதார சுமைங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போது நம்ம வந்து வர்ற சம்பளத்தை ரெண்டு பேர் சம்பளம் நம்ம சொல்கிறோமே ஒழிய, ஆனால் செலவுகள் அப்படின்னா அதை வச்சு இஎம்ஐயை ஜாஸ்தியாக்குறோம். கிரைண்டர், மிக்சி, அதுக்கப்புறம் வேலைக்காரி, கிராஷ், குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு டிரைவர், இப்படி ஒன்றுன்னா ஒன்றுன்னா போயின்ட்டுருக்கு. அதாவது எல்

வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது மாறி இருக்கு. ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு கல்ச்சர் வந்திருக்கு இப்போ. இது ரொம்ப கொடுமைந்தான் நான் சொல்லுவேன். நான் இதெல்லாத்தையும் கடந்து வரும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ்ங்கிறது இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் எத்தனை பேசினாலும் கூட இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது இல்லாமலே இருந்தாலே நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம். அது அதனால தான் அந்த தலைமுறை இருந்தவங்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாத்தையும் வந்து பிரச்சனைகளை வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு துன்பமோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் கடந்து போகும், காலம் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது தான். எவ்வளவு மழை போல் வந்தாலும் பனி போல் அதாவது தூசி போல் போயிடும் அப்படிங்கிற மனப்பான்மை. முக்கியமாக பயன்பாடுகள். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான காலநிலை இன்றைக்கி இல்லையா. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வழித்தேட அப்படின்னா இருக்க ஒரே தாரக மந்திரம், எதுவும் கடந்து போகும். இதோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வேன். மீண்டும் சந்திப்போம். எதுவும் கடந்து போகும்.